0: ஒரு குடம் குளிருமாய் வரவேற்குமோ,
1: கிளி கூட்டில் திரியிடமேகும்
0: ஒரு குடம் குளிருமாய் வரவேற்குமோ, என்றை கிளி கூட்டில் திரியிடமேகுமோ. பிரணய வசந்தம்
1: களிரணியும்போல்
0: பிரிய சகி எந்தே மௌனம்,
1: சிறகலிலேதோ
0: புதிய விகாரம் அலியுகையானன் விஷாதம்.

0: കാതോട് കാതോരം ശ്രോതാക്കളുടെ ഇഷ്ടഗാനങ്ങൾ.
1: நான் ஜான் சோலமன். நான் மணிப்பால் கர்நாடகாவில் இருந்து வரேன். எனக்கு மூன்றாம் பிறையிலிருந்து கண்ணே கலைமானே பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹோப் டு ஹியர் தட்.

0: ശ്രോതാക്കൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കാതോട് കാതോരം, ശ്രോതാക്കളുടെ ഇഷ്ടഗാനങ്ങൾ.
1: My name is Nitesh. I am from Manipal. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து என்னோட நீ இருந்தால் ஐ படத்துலேருந்து விக்ரம் படம், ஏ ஆர் ரஹ்மானோட பாட்டு. ஸோ ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் இட் இஃப் இட் குட் பி பிளேட்.